தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்திருக்கு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்திருக்கு தத்தத்தரி ததல தஜ்ஜனு தஜனு தத்தினி ததினி தஜ்ஜனு தத்தித தரித தனத தனுத